0: ஆடு இங்கே தி லவை ஆகே அமி குருஃபை ஆகே கரிகந்தி இங்கே தோ
1: ரயிதுங்கே சமால்கமா ஆத ஷரஃபா எகுனா காதித விஹுரிலா மினி வம்வயா ஹாத ததி உந்த கூத கஃபஹு மர்ஹபா ஈ தென்னயா
2: ஃபெனிதா குதி குதி ரத்தகா ஹெதிலா ஃபெஹி ஃபெஹி கஸ்தகா மூதா தொம்பெலி துண்டித்த கொண்ணே ஹினி தும்பும் கெனுவாணி